என்ன தெரியல தெரியல கூட சிறந்த லில் கிரேக் ஊழித்தோ ஜலஜம்பாட்டு

யோ லிஜர்னா போ தெரில தெரில பேர் சிறான் லிஜர்லாங்கல லில் கிரேக் ஊழித்தோ தெரில கிளம்ப டூ மச் சார்னா விடுங்க பார் டூ மச் அப்படின்னு ஒரு ஜர்ஜம் பார் சொல்லிட்டு லில் கிரேக் ஓ போல ஒல்வல கோலம் லில் கிரேக் ஜலஜி கிரேக் இவன் கூட லில் கிரேக் போ தெரில பேர் சிறான் ஜலஜம் பார் சொல்லிட்டு நோமோ நோமோ ஜலஜம் பார் இவ்வளோ இவ்வளோ கிடைக்கும் குட் பீபுள் இவ்வளோ மாண்டம் இவ்வளோ வாய் மும்பை ஜலஜம் யூ இவ்வளோ உழக்கு யோ